0: அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாரும் நம்ம குழந்தைங்க சோம்பேறியாக இருந்தால் நம்ம எப்படி திட்டுவோம்? ஒரு வேலையும் செய்யாமல் பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி இருக்கிற தொந்தி பிள்ளையார் மாதிரி வயிறு மட்டும் பெருசாகிட்டே போகுது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் யாரை பற்றி பேச போகிறேன்னு. திட்டுவதுக்கு மட்டும் இல்லை, குழந்தைங்களை கொஞ்சிறதுக்கும் நம்ம பிள்ளையாரை யூஸ் பண்ணுவோம். நல்ல குழு குழுன்னு பிள்ளையார் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாரும் எதையாவது தொடங்குறதுக்கு முன்னாடி பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்குவாங்க. ஆனால் என்னோட தொடக்கமே வந்துட்டு பிள்ளையார் தான். விநாயகர் என்றால் யார்? தலைக்கு மேலே தலை இல்லாதவர், அவருக்கு மேலே யாருமே இல்லை, அவர் தான் நம்ம இந்த உலகத்தில் உலகத்திற்கே தலைவர், அப்படின்னா அவர் தான் ஹீரோ. விநாயகர் சதுர்த்தி பற்றிய இன்னும் சில தகவல்களை தெரிந்து கொள்வோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை வழங்கும் தமிழ் மாலை நிகழ்ச்சி.
1: விநாயகர்

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி தெய்வகுலம் ஸ்பைஸ் பண்பலை வழங்கும் தமிழ் மாலை நிகழ்ச்சி. இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் விநாயகர் சதுர்த்தி பற்றிய இன்னும் சில தகவல்களை தெரிந்து கொள்வோம். பிள்ளையாருக்கு வந்துட்டு நிறைய பெயர் இருக்குது, அதுல ஒரு பெயர் தான் கணபதி. கணபதி என்றால் என்ன அப்படின்னா, கா என்பது வந்துட்டு ஞான நெறியில் ஆன்மா எழுதுவதையும், நா என்பது மோட்சம் பெறுவதையும், பதி என்பது ஞான நெறியில் திகழ்ந்து பரம்பொருளை அடைதல் என்பதையும் குறிக்கும். விநாயகர் யாருன்னா, சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் மகனாக பிறந்தவர். இவர் ஞானம், அறிவு மற்றும் செழிப்பு ஆகியவற்றின் கடவுள் ஆவார். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் நான்காம் நாள் சங்கடகட சதுர்த்தியாகும். இந்நாளில் மாலை நேரத்தில் விரதம் இருந்து வழிபட்டால் அனைத்து கஷ்டங்களும் தீரும் என்பது ஐதீகம். விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதம் வளர்ப்பிறை சதுர்த்தி நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாள்ல என்ன பண்ணுவோம்னா, களிமண்ல வந்துட்டு கணபதியை செஞ்சு அதுக்கு பூஜை எல்லாம் பண்ணி அப்புறம் குழு கோஷங்களோட ஊர்வலமா எடுத்து செல்லப்படும். அந்த சிலைகளை வந்துட்டு ஆறு இல்லைன்னா கடல்ல போயிட்டு கரைக்கிறாங்க. விநாயகர் சதுர்த்தி பற்றிய இன்னும் சில தகவல்களை தெரிந்து கொள்வோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி தெய்வகுலம் ஸ்பைஸ் பண்பலை வழங்கும் தமிழ் மாலை நிகழ்ச்சி.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி தேவிகுலம் ஸ்பைஸ் பண்பலை வழங்கும் தமிழ் மாலை நிகழ்ச்சி. இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் விநாயகர் சதுர்த்தி பற்றிய இன்னும் சில தகவல்களை தெரிந்து கொள்வோம். காக்கும் கடவுள் விநாயகரை நினை, காலந்தோறும் அவரே உனக்கு துணை, கவலை வேண்டாம் இனி நீங்கிடும் உன் வினை, வினை தீர்க்கும் விநாயகரை நாம் எப்படி வழிபடணும். விநாயகர் வந்துட்டு ரொம்பவே எளிமையான கடவுள். அவருக்கு வந்துட்டு மனமுள்ள பூ வைக்கணும் அந்த மாதிரிலாம் கூட தேவையில்லை, அருகம்புல் வச்சு கும்பிட்டாலே போதும். நம்ம வீட்டில் கணபதி சிலையே இல்லாட்டி கூட மஞ்சள்ல வந்துட்டு கணபதி பிடிச்சி அதில் வந்துட்டு அருகம்புல் வச்சுட்டு வந்துட்டு வணங்கலாம். ஔவையார் வந்துட்டு விநாயகருக்கு என்னெல்லாம் படைச்சு கும்பிடுவாருன்னு பார்த்தீங்கன்னா, பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து நான் தருவேன் அப்படின்னு சொல்றாங்க. பால் தேன் நமக்கு தெரியும், பாகும் என்றால் கொழுக்கட்டை, பருப்பு என்றால் ஒரு வகையான சுண்டல். விநாயகர் சதுர்த்தி என்றாலே நமக்கு பொங்கல், கொழுக்கட்டை, சுண்டல் ஞாபகம் தான் வரும். இதெல்லாம் முடிச்சுட்டு மறக்காம கணபதிக்கு தோப்புக்கரணம் போடணும். அப்படி போடுறதுனால கணபதிக்கு நல்லதோ இல்லையோ நமக்கு எல்லாம் ரொம்பவே நல்லது. தோப்புக்கரணம் போடுறதுனால தலையில் உள்ள ரத்த ஓட்டம் சீராக இருக்கும், குண்டலினி சக்தி உருவாகும். அப்படின்னா உருவமே இல்லாத மின்சாரத்தை போன்ற ஒரு வித அதிர்வு. வரலாறு எடுத்து பார்த்தோம்னா இந்த விழா வந்துட்டு மராட்டிய மன்னர் சத்ரபதி சிவாஜி காலத்திலே நடத்தப்படுது. அந்த மகாராஷ்டிர மக்கள் வந்துட்டு இதை வந்துட்டு குடும்ப விழாவாகவே அவங்கவங்க வசதிக்கு ஏற்ப கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. விநாயகர் தோற்றம் பற்றி ஒரு குட்டி கதை சொல்லட்டா. முன்னாடி ஒரு காலத்துல கஜமுக அசுரன் சொல்லி ஒரு அசுரன் இருந்திருக்காரு. அவர் வந்துட்டு நிறைய தவம்லாம் செஞ்சு சிவன்ட்ட வந்து வரம் கேட்கிறாரு. அந்த வரம் என்னன்னா, என்னோட வயிற்றுல வந்துட்டு நீங்க வந்துட்டு லிங்க வடிவமா இருந்துக்கணும்னு சொல்லி கேட்கிறாரு. சிவனும் அவரோட தவத்துலக்காக அந்த வரத்தை கொடுத்துறாரு. அப்படி சிவன் வந்துட்டு அரக்கனோட வயிற்றுல வந்துட்டு லிங்க வடிவமா இருக்கிறாரு. இதை கேட்ட பார்வதி தேவி வந்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க. அவரோட அண்ணனான மகாவிஷ்ணுகிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்கிறாங்க. இப்போ நந்தி தேவரும் மகாவிஷ்ணுவும் போயிட்டு இந்த கஜமுக அசுரன்கிட்ட போயிட்டு தெருக்கூத்தெல்லாம் பண்ற மாதிரி போயிட்டு நல்லா ஆடி பாடி அசுரனை வந்துட்டு மகிழ்விக்கிறாங்க. அப்போ அசுரன் சொல்றாரு, உங்க நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, உங்களுக்கு நான் தர்றேன்னு சொல்றாரு. அப்போ வந்துட்டு நந்தி தேவருக்கு சொல்றாரு, உங்க வயிற்றுல இருக்கிற சிவலிங்கத்தை வந்து நீங்க வந்துட்டு விடுவிக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு வந்துட்டு அசுரனும் ஓகே சொல்லிடுறாரு. அப்படி சிவன் வந்துட்டு விடுதலை ஆகிறாரு. இதை கேட்ட பார்வதி தேவி சந்தோஷமா சிவன் வரதுக்கு முன்னாடி குளிச்சு ரெடியாகி இருக்கலாம்னு சொல்லி குளிக்கிறதுக்கு போறாங்க. போகும்போதுதான் ஞாபகம் வருது, நந்தி தேவர் தான் குளிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவும் காவல் இருப்பாரு. அப்ப நந்தி தேவர் இல்ல, இனி யாரு வந்துட்டு நிறுத்தலாம்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்பதான் தன்னோட உடம்புல உள்ள மஞ்சளையும் சந்தனத்தையும் எடுத்து அதுக்கு வந்துட்டு ஒரு உருவம் கொடுத்து உயிர் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு கணபதின்னு பேரும் வைக்கிறாங்க. பேரும் வச்சு அவங்களுக்கு நிறைய சக்தி, ஏன்னா சக்தி வந்துட்டு இந்த வேர்ல்டோட மொத்த எனர்ஜி, அவங்க நிறைய சக்தி எல்லாத்தையுமே கணபதிக்கு கொடுக்குறாங்க. அப்படி கணபதிகிட்ட கொடுத்துட்டு சொல்கிறாங்க, நான் குளிச்சுட்டு வர வரைக்கும் உள்ளே யாரையும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. கணபதியும் அதை கேட்டு வந்துட்டு வாசலில் காவல் நிற்கிறாங்க. இது எதுவுமே தெரியாத சிவன் வந்துட்டு உள்ளே என்ட்ராகிறாரு. ஆகும்போது நீங்கள் உள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லி கணபதி சொல்கிறாரு. ஏன்னு கேட்டப்போ அம்மா வந்துட்டு உள்ளே யாரையும் விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்ன உடனேவும் சிவனுக்கு வந்துட்டு கோபம் வருது. இந்த குட்டி பையன் கூட நான் போய் சண்டை போடவான்னு சொல்லிட்டு அவர் சிவகணங்களை வந்துட்டு அனுப்புகிறாரு. சிவகணங்கள் வந்துட்டு இவர் கூட போய் பேசும்போது, கணபதிகிட்ட பேசும்போது கணபதி வந்துட்டு முடியாது அப்படின்றாரு. அப்புறம் ரெண்டு பேருக்கும் சண்டை ஆயிடுது. சண்டை ஆனப்போ கணபதிக்கு நிறைய சக்தியெலாம் இருக்கிறனால சிவகணங்கள் எல்லாத்தையும் அடித்து துரத்திடுறாரு. இதை கேள்விப்பட்ட சிவனுக்கு வந்துட்டு ரொம்ப கோபம் வந்துட்டு கணபதியை வந்துட்டு தலையை வந்துட்டு எடுத்துடுறாரு. இதெல்லாம் முடியும் பத்தேக்கும் பார்வதி தேவி குளிச்சுட்டு உள்ளே வர்றாங்க. உள்ளே வந்துட்டு இதை பார்த்தப்ப ரொம்ப கோபம் ஆயிடுறாங்க. பார்வதி தேவிக்கு கோபம் வரும்போது மகாகாலியாக வந்துட்டு மாறிடுறாங்க. மாறி இந்த நான் பிரபஞ்சத்தையே நான் வந்துட்டு அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி கோபப்படுறாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்ட எல்லா தேவர்களும் வந்துட்டு பார்வதி தேவிட்ட சொல்றாங்க, என்ன செஞ்சா நீங்க வந்துட்டு அமைதியாவீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்னோட குழந்தைக்கு வந்துட்டு உயிர் கொடுக்கணும், அவங்களதான் வந்துட்டு முழு முதற் கடவுளை வந்துட்டு எல்லாரும் வழிபடணும்னு சொல்றாங்க. அப்புறம் சிவனும் இதை வந்துட்டு ஏத்துக்கிறாரு. அப்ப சிவன் சொல்றாரு, வடக்கு திசையை பார்த்து நீங்க வந்துட்டு போகணும், போயிட்டு அதுல வந்துட்டு எந்த ஜீவன் ஃபர்ஸ்ட் உங்க கண்ணில் தெரியுதோ அதோட தலையை வந்துட்டு கொண்டு வாங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி எல்லாரும் போறாங்க. போனப்போ ஃபர்ஸ்ட் ஒரு யானை தெரியுது, அந்த யானையோட தலையை வந்துட்டு கொண்டு வர்றாங்க. அப்படி கணபதிக்கு யானையோட தலையை பொருத்தி உயிர் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கணபதிக்கு வந்துட்டு எந்த பூஜை பண்ணாலும் கணபதிக்கு தான் ஃபஸ்ட்டு. அதில் கணபதிக்கு பூஜை முடிச்சுட்டு தான் பாக்கி எல்லா கடவுளுக்கும் பண்ணணுன்ற பார்வதி தேவி கேட்ட அந்த வரத்தையுமே கொடுத்துட்றாங்க. அப்படி பார்வதி தேவி சாந்தமாகிடுறாங்க. படைத்தல்னா பிரம்மா, காத்தல்னா விஷ்ணு, அழித்தல்னா சிவன். அப்படின்னா சிவன் எல்லாரையும் அழிக்கிற கடவுள் கிடையாது, மனுஷங்களோட அகங்காரத்தை அழிக்கிற கடவுள். சக்தினா இந்த உலகத்தோட இயங்குவதற்கான மொத்த சக்தியும் அம்மா கிட்ட தான் இருக்குது. விநாயகர் சதுர்த்தி பற்றிய இன்னும் சில தகவல்களை தெரிந்து கொள்வோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி தேவிகுலம் ஸ்பைஸ் பண்பலை வழங்கும் தமிழ் மாலை நிகழ்ச்சி.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி தெய்வகுளம் ஸ்பைஸ் பண்பலை வழங்கும் தமிழ் மாலை நிகழ்ச்சி. இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் விநாயகர் சதுர்த்தி பற்றிய இன்னும் சில தகவல்களை தெரிந்து கொள்வோம். கணபதியோட உடல் உறுப்பு பத்தி பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரியும், பெரிய தொந்தி, குட்டி கண், இதெல்லாம் வந்துட்டு எதை குறிக்குதுன்னு பார்க்கலாம். மிகப்பெரிய தலை, சிந்தனை வந்துட்டு நமக்கு உயர்வா இருக்கணும். சிறிய கண், கூர்மையாக கவனிக்க வேண்டும். சிறிய வாய், மிகவும் குறைவாக பேச வேண்டும். ஒரு தந்தம், கெட்டதை விட்டு நல்லதை எடுத்துக்கொள்ள வேண்டும். மோதகம், நமக்காக இறைவன் கொடுத்தது. பெரிய வயிறு, வாழ்வில் உள்ள கெட்ட விஷயங்கள் எல்லாம் ஜீரணம் செய்ய வேண்டும். தும்பிக்கை, நம்பிக்கை. மடித்து வைத்த ஒரு பாதம் பூமியையும், சரிந்த தொந்தி நீரையும், மார்பு பகுதி நெருப்பு, இரண்டு புருவங்களில் இணைந்த அரைவட்ட வடிவம் காற்றையும், அதற்கு நடுவே வளைந்துள்ள கோடு ஆகாயத்தையும் குறிப்பதாக அமைகிறது. விநாயகர் பஞ்சபூத சந்திரன் அம்சமானவர். மனிதனிடம் இருக்கும் விலங்கு குணம், குழந்தை மனம், அருள் தன்மை, பெருந்தீனி, முரட்டுத்தனம், மென்மையான குணம் போன்றவற்றையும் வெளிப்படுத்தும். நமக்கு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம எதுக்காக கணபதியை வந்துட்டு களிமண்ணில் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஏன் ஆற்றுலையோ குளத்துலையோ கடல்லையோ போய் கரைக்கிறாங்க அப்படின்னு, ஏன் அந்த கணபதியை நம்ம வீட்டிலேயே வச்சுக்க கூடாதான்னு, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தத்துவமே இருக்குது. பல்வேறு வகையான விதத்திலும் பல பொருட்களினாலும் விநாயகரை பிரதிஷ்டை செய்வார்கள். சிலர் களிமண்ணாலும் விநாயகரை வடிப்பார்கள். விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடி விட்டு மூன்றாம் நாளிலோ அல்லது ஐந்தாம் நாளிலோ அல்லது அடுத்த சதுர்த்தி தினத்திலோ வழிபட்ட விநாயகரை பூஜை செய்து குளத்திலோ நதியிலோ அல்லது கடலிலோ கரைத்து விடுகின்றனர். இதில் தெய்வீக தத்துவமும் மனித வாழ்க்கை தத்துவமும் மறைபொருளாக உணர்த்தப்பட்டு இருக்கிறது. அதாவது ஐம்பூதங்களில் ஒன்றான மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட விநாயகரை சில நியமங்களோடு தெய்வீக நிலைக்கு உயர்த்தி பொன் பொருள் அபிஷேகம் ஆராதனைகள் செய்து நைவேத்தியம் படைத்து தியானித்து பின்னர் மீண்டும் ஐம்பூதங்களில் ஒன்றான நீரிலேயே கரைக்கின்றனர். இடையிலே தோன்றி இடையிலே மறைந்து விடுகிறது. அதே போல்தான் மனிதனின் வாழ்வும் இப்புவியிலான மண் மீது தோன்றுகிறது. பிறகு மனிதனை பலரும் போற்றுகின்றனர், பொன் பொருளாலும் சுக போகங்களையும் பெறுகின்றனர். என்றாவது ஒரு நாள் உடம்பு மண்ணுக்குள் போகிறது அல்லது தீயில் எரிந்து சாம்பலாகி நீரிலேயே கரைய போகிறது. எனவே ஞானமும் நற்கல்வியும் நல்ல செயல்பாடுகளாலும் உன்னை உயர்த்திக்கொள் என்பதை உணர்த்துவதாகும் களிமண் உருவ தத்துவம். மேலும் நற்பதவிகளும் கிடைக்கும். எளிமையான எலி வாகனனே, தீவினை அகற்றி வலியை வெல்லும் வலிமையெல்லும் விநாயகனை போற்றி. முழு முதற் கடவுளின் வரலாறு, தோற்றம், வணங்கும் முறை எல்லாவற்றையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி. நேயர்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் முத்துமாரி. நன்றி, வணக்கம்.

0: இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றது.
1: நிகழ்ச்சி தயாரிப்பு ஸ்டார்வின்.

0: நிறுத்துங்கடா. அவன் அவன் பிரச்சனை அவனுக்கு தான் தெரியும். அட்வைஸ் பண்றதுக்கு
1: தம்பே தம்பே தம்பே, வாழ்க்கைனா வந்து போவோம் ஆயிரம் வம்பு, மனசுல ஏத்திக்கணும் தெம்பு, நான் சொல்றத நம்பு, நீ ஒன்ன நம்பு, இப்ப இத கேளு சட்ட